மீஹுன்ன விதாழு ஹிந்து ஹந்தும குராஷ் ஹம கஷவரும் தியபே மீஹுங் அழுக்கொங்கொங் உளே தகத்தின் திமங்கலேகு ஃபானு பரிய வெகிம்பமே.

அங்கவானது அதி தியபா மீஹும் அனியா வெறுவுங்க சபவும் தியபா மீஹும் அஜாபுகா பே வெறுவுமக்கும் மியது தியபா மீஹுன்னக மம்ஃபாயின் நுகுரானதே.

0: ஸ்ரீனி மேசா.
1: அஸ்லாம் வலைக்கம். ஃபினி மேசானுங்க ப்ரோக்ராம் தாடோ சமகந்த பயன் ஹப்பே ஃபோன் நம்பர் ஹபா தண்ணமா மீ ப்ரோக்ராம்க்கு அவள் மிகனஸ்தனி எம்பேர் மீர் பஹருகே அது மரம் முகமது இஸ்மாயில் தீர் லிவ் வஃபாவா ரீதி அசர்வது வாஹக கில்லுன் ஃபுராவாரு ஏனாக பய லிவன் தகுக நமக்கு பே நோக்கர வஃபாவனி தொந்து கலா மீ வாஹக தண்ணவா தேனி ஹாத்தால் கொடுது ஃபுசி சம்பாகே முகமது ஆதம்
2: ದಾವೆಫಾ ಅತಕಸ್ ಗ್ಯಾಗಾವಣಿ ಬೊಡುಸಿಂಗ ಬೋವಳೆಂ ಅಳಾಫಾವ ಅದಾರ ಸಮ ಲಿಬಾಹೆಕೆ ಉತುರು ಎಂದುಗಾ ಮಸಾರಿಯ ನೆಕ್ಕಮಕು ಕುಡಾಕೊ ವೀದಿಫಾವ ಬೋ ಫೊತಿಗಣ್ಣೆ ಮಗತುಗಾ ದಮಾಫಾ ಹುಟ್ಟೆ ಎತೆರೆಗೆ ದೊರುಗಾ ದಮಾಫಾವ ಸೀಟು ಫೊತಿಗಣು ದಾವೆಗೆಂಗೊಸ್ ಏಗಹುರಿ ಮಲೆರ್ ರೊಂಗೆ ವಕಿವಾಕ ನೆತೆ ಅದಿ ತಿರಿನ್ ತಂಗಡೆ

ஓகே மீஹுன்ன விதாழவு ஹிந்து ஹந்தும குராஷ் ஹம கஷவரும் தியப மீஹும் அழுகொங்கொங் உளே தகத்தும் திமங்கலேகு ஃபானு பரியவெகிவமே.

0: قال رسول الله صلى الله عليه وسلم إن شر الناس عند الله منزلة يوم القيامة من تركه الناس اتقاء شره رواه البخاري
1: மானை மான் நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குரவிய மீஸ்தகுன் குர கியாமத் துவஹு அல்லாஹ்வுகே ஹஜ்ரத்துகா எம்மெ நுபா மீஹகி ஏனாகே நுபா நுலஃபா கமப்பிரும் எமீஹகா மீஸ்தகுன் துர்ஹலி வஃபாவா மீஹாய்.
2: ಮೀ ದೇಹರಾಜ್ಯ ಕಾಡು ಹಗಡಿ ಸವ್ವಿಸ್ ಮಿನಿಟ್ ಕದೆಮ್ಮೆ ಕೆನಿಸ್ತೇನೆ ಮೇರೆಗೆ ಮಗ್ರಿಬ್ ನಮಾಜ್ ವಗತುಗೆ ಬಂಗಿಯ ಬಂಗಿದ್ವಾ.
3: ಅಲ್ಲಾಹು ಅಕ್ಬರ್ ಅಲ್ಲಾಹ್.